0: சப்ஸ்கிரைப் கொள்ளவா.
1: முனிஃபோய் ஃபிலுவாதி மௌலுமாத்கே ஹசானா முசலிகோத்தே எம்மே இதுபார் குருவே பேவெரியா
2: ஹிராஜேகே அடு
1: எங்காஸ் ஹதருஸ்தேக் சாலிஸ் நோய் கிலோஹர்ட்ஸ் மீடியம் வேவ் அட்டிஹ நோய் மெகஹர்ட்ஸ் எஃப்எம் பேண்ட்.

0: ஆடுவான பெனகேந்து ரொனால்டோ ரொனால்டீனியோ இங்கே ஜெமி ஹோங்க
1: White Stripes, Seven Nation Army.

0: கூட வருடத்துக்கும் அதாக வரணும். நாளாக்கும் தயார் கொள்ளாக தாட்டு சோஃபியா காலேஜ் பவலுக்கு பரிசு. ஸ்பெயின் கோச்ச மிலிமுனி எம்எம் கோல் கீப்பர் டேவிஸ் நம்பர் சைமன் கோல்டன் க்ளவ்ஸ் ரங்காங்கி உனாய் சைமன் ஸ்பெயின் மெஹசா பங்காயர் பிஸ் கோல் டீம் கூட நுவது மேத்தி சைமன் அடிடாஸ் கோல்டன் க்ளவுஸ்
1: டே
0: ஆஃப் த டோர்னமெண்ட் ரோட்ரி ஸ்பெயின் சோழ நம்பர்